அகிலம் நிகிலம் சிவனே சரணம். சாகரே மகரே தனி சாகரே பா கமப சகமாக பா சாகரே மகரே தனி சாகரே பா.